சர்வஜ்ஞசக்தனகவத்சலசர்வசேஷிம் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜல நிதே க்ருத சர்வலோக சர்வஜ்ஞசக்தனகவத்சலசர்வசேஷிம்.